0: ஆமா, சுமக் மாதிரி அனிசி அனா யுகான்சீர யுகான்சுரிகோன கமாசகோன காம பந்தரிங்கா நேத்து ஸ்கோன உயங்கிஸ் ருக்குயே ருக்குமாம் கங்குணமாந்த பைகுணரி மனு கிரிப்பிகா யாஜஸ் பெர்தனா குட்டிலாரா சமு ஹாலி கௌசனார யுகான்ஸ் ஃபமிலியா மனவரிங்கி சுங்காவா ரிங்காவா சு பார்த்தி ரிங்காவா Divorcio ni semana, mano, si te mano valinjo, que ellos di man grande, turcai, resai, y can yaya, camachuri, pandaripiga, cutillara, seamu piguasimi, a piwa y fama guasivi, pasca y cama pungura, jamás sin rimay, ñaris, churicans, ricangi kunari, kai puesto manatiangachu, manasina, nyukanchi, y ellos cuentan, apina manchi, Yaya, mama, y matun usi, cancuna usi pandarípiga, perdón, tahuacase, chamúpiga, apinguisi, guasima. Imagina ya ellos perdonan, ni ucanchi, perdonan a manchi. Jesucristo, chuti, cancuna la absoluta nimi, yaya, churi, Espíritu Santo, chutipi, amén. Tagachu.
1: Es la hora de escuchar la mejor programación en 88.5 FM Tu Radio.